பலரு பில்குனி மோலி சுவாமி நீருடை காரு சுண்டு மத்திய வயஸ்குணம் ஐகம்புன முனுகி திரவியமாஜிஞ்சுடன் காலியுண்டு முதிமி வச்சின எந்த முரஹரிணி தழுவக அது இதிரேதனி ஆரட்டின்சு

சுப்பிரமணியம் சண்முகநாதா சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சண்முகநாதா சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சண்முகநாதா சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சண்முகநாதா சுப்பிரமணியம் சிவ சிவ சிவ சிவ சுப்பிரமணியம் ஹரஹர ஹரஹர சுப்பிரமணியம் ஓம் சிவ சிவ சிவ சிவ சுப்பிரமணியம் ஹரஹர ஹரஹர சுப்பிரமணியம் சிவ சிவ ஹரஹர சுப்பிரமணியம் ஹரஹர சிவ சிவ சுப்பிரமணியம் சிவ சிவ ஹர ஹர சுப்பிரமணியம் ஹர ஹர சிவ சிவ சுப்பிரமணியம் சரிசரண பவ சுப்பிரமணியம் ஹரிசரவண பவ சுப்பிரமணியம் ஓம் சிவசரவண பவ சுப்பிரமணியம் ஹரிசரவண பவ சுப்பிரமணியம் சிவ சிவ ஹர ஹர சுப்பிரமணியம் ஹர ஹர

மௌழிகுல்கெடு சந்திர மர்க்கண்ட கழத்தோட பெழுதாருகும் பெடு ஜடலத்தோட ஜடலலோ பிரவகிஞ்சு செதலேட்டி ஜிகுத்தோட டம்பைன பால நேத்திரம்புத்தோட குதிரு தீச்சின தொட்ட குங்கும பொட்டுதோ தாம்பூல ரகாதரம்புத்தோட தடஹேம மயவஜ்ர தாட்டங்கமுலத்தோட வீச்சாஸ்திரவத்தைய வஷ்டித்தோட நல்ல கொலுவல் துனுமாடி கொல்லலாடு மெருகு சாமன சாயல மேனித்தோட மெருகு சாமன சாயல வேணித்தோட